0: 我们要去找爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷爷，爷 Glinda, Glinda, ngang ngang ga che chu gang me bi, tian wen ne bi de de nyu yu. Ning ba lo che chu nyu yu sa. Ne dal de bi na, su gu nan ki, ning ba lo che ne lo xiao xie, ning nu nian ba xia. Jie zang lu yu za kun jie ji. Wo de jie, le bu xiong bu zha. Jie zang du du na zuo nian bu xie.
1: Ya,
0: Glinda, Glinda.
1: Mo zhi ji ge lang ga ga xiao zuo tu ai su bi. Du de mo zhi shi du.
0: Su mo zhi.
1: Xie mo zhuo mo zhi ti ri.
0: Mo de su ri.
2: 耶,给了我丢松几个大哥,给我怎么跑去摩托车上的,你给我这两个干啥?耶,给了我丢松几个摩托车上,我送你吧,俺去点车去你不去,给我摩托车上这种。最后摩托车,给我当这种。耶,给了我丢松几个大哥,你也是给两个无语的心意,让他送你我去摩托车上的。偷偷喊用的,我去这里的。
3: 哎呦喂,你他们啦,你蓝山大小,蓝山大机器。给我
2: 摩托车发动,俺最没这两个兄。
0: 用啊,给我,有些接不接动。
2: 你不肯这动。
0: 你别着急,马上掐住你。
4: 给我摩托车的。